பர்த்தாவுரம் ஒன்று ஹாஜிமாறு லாஸ்ட் ஒர்க்காக காபா மந்திரத்துக்கு வந்து விதாயுத பிரதக்ஷன் என்று சொல்கிற தவாஃபுல் வதா அவட ஆக்கிரதாயிட்டிக்கிற. ஸோ இது எல்லாம் கூட ஆக்கியதாயிட்டிக்கிற பின்ன ஹாஜிமாறு ராயத்துக்கு பண்டோம். ஸோ அப்பா அங்கே ஹாஜிமாரைத்து பண்ணுறாரு பேரிக்கிற அப்பாங்களை பேரில் அல்ஹாஜி ஹமீது அல்ஹாஜி ஹாஜிரா இங்கு நல்லிக்கிற பேர். ஸோ இது எல்லாம் கூட கொரியா தார்மிக விதி விதானங்கள் இதுக்கு. ஸோ ஹஜ்ஜு செல்றது கேவல தார்மிக விதிகளஷ்டே அல்ல, அது ஒரு ஆத்மாவலோக்கனாக்குறங்கிறது ஒரு டைம் கூட போக்கு. அப்போ ஹாஜிமாரு கொரிய காரியத்தில் கூட தொடர்கிறாரு. நிரந்தரமாயிட்டு பிரார்த்தனை ஆக்கிட்டுக்கோ அது தண்ட குடும்பத்துக்கு ஐதிக்கு ஜகத்துரோ கல்யாணத்துக்கு ஐட்டிக்கு தண்ட பாப்பத்தோ க்ஷமாப்பனைக்கு பேனைத்திக்கு சதா பிரார்த்தனை ஆக்கிண்டிக்கிறோம். ஸோ அதே போலமே ஹிராம் ஆக்கியாயில் பின்ன லப்பை கொல்லாம லப்பைக்கு சொல்கிறேன் கேத்தது சென்னைக்கு இதாக பந்த படைச்சோன்னு நின்று சேவைக்கு பயணத்து நான் ஹாஜரைத்துள்ள சொல்கிறேங்கிறது ஒரு மந்திர சாரி ஒன்றிக்கிறாரு. அயில் பின்ன ஜகத்திர மூல மூலத்தில் பந்தங்கத்து விவித பாஷை வர்ணா தேஷா கோட்டியாந்தரா எல்லா முஸ்லீம்களை ஒட்டிக எந்திர ஹெகலிகே ஹெகுல் கொட்டைகளை நிலத்தாரன்னு சொல்லலை. ஸோ அதே போலமே எல்லாரும் முது முது தட்டித்து நிற்கிறார். அவட ராஜா கூட ஒன்று ஃபக்கீரை கூட ஒன்று. ஸோ ஆ ரூபத்தில் விஸ்வ பந்துத்வத்தை ஒரு அனுபவம் அவடாவரும். அதில் பின்ன மதீனத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. ஹஜ்ஜரை அது பாக ஐத்துநல்லன் டாயங்கும் பகுதேக ஹாஜிமாறு ஹஜ்ஜுக்கு போண்ட முன்னாலும் அதுவா பின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆ பவித்திர நகரமாய மதீனத்துக்கு பின்ன பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அவட மஸ்ஜித் நபவி பின்ன அவட சமாதிக்கு போயிட்டு கௌரவ செலுத்துகிறாரு. ஸோ அதில் பின்ன எல்லாரும் கூட ராயத்துக்கு பண்டதாயிட்டிக்கிறு. ஸோ ஒட்டாரைத்து ஹஜ்ஜு யாத்திரை எந்திரும்டா. ஸோ அது பிரத்தி ஒரு முஸ்லீம் உரிமையில் கட்டாயன்ட்டல்ல, அதுக்கு ஒரு நிர்திஷ்ட அர்ஹத்தை நியமங்க கூட உண்டு. சென்னைக்கு பிராயத்துக்கு பந்திக்கணும். மக்க அப்பரொட்டிக்கு கூட அப்ப உமரொட்டிக்கு கூட ஹஜ்ஜுக்கு போவா, அதுக்கு புண்ணியம் கூட கெட்டுரு. ஒரு சமயம் பெல்லாயில் பின்ன சக்தரை தீந்தன்ட்டா எங்கு மாத்திர ஹஜ்ஜு ஆக்கவும் கட்டாயம் உள்ளதாயிட்டிக்கிறு. ஸோ ஹஜ்ஜு சொல்கிறது ஒரு தார்மிக விதியாய சபலும். ஸோ அதில் நிறைவேறிசிற வக்தி அது முஸ்லீம் ஐதிக்கொண்டு. பின்ன மானசிக்கமாயிட்டு ஆரோக்கியவந்தரை ஐதிக்கணும். புத்தி பிரமனை பின்ன மானசிக்க காயில உள்ளங்கும் கூட ஹஜ்ஜு கட்டாய இல்லை. ஹஜ்ஜு யாத்திரையில் மீனா அராஃபாத்தில் மயிலுகட்டில் நடந்துட்டு போகணும். பெயிலும் கூட நிற்கணும். அவர் இங்கே கட்டினமாய ஒரு தெய்ஹிக்க சிரமம் ஐக்கிற. அப்போ தெய்ஹிக்க சிரமத்தோ தடையுள்ளங்கத்தோ ஆரோக்கியவந்தருக்கு மாத்திர விட கட்டாயத்துள்ளும் விருத்தாப்பி அத்தவா குணப்படிசலாபத்தை காயிலில் நின்றுத்தும் கூட சொத்தாக போக சாத்தியத்து நின்று கண்டாயங்க அத்தவா பைசத்தே ப்ராப்ளம் இருந்துட்டு கண்டாயங்க அங்கே பரமாயிட்டு பேரங்களே கருத்து குள்ளங்கிறது கூட உண்டு. அதில் ஹஜ்ஜு ஹஜ்ஜே பாதலுன்னு கூட நாங்கள் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒட்டாரைத்து ஆர்த்திகமாயிட்டும் தெய்ஹிகமாயிட்டும் சக்த உள்ளங்கித்து ஆல்மாருக்கு அவட போவா. பின்ன பெண்ணியாகு ஹஜ்ஜாக்கு அவட முஹர்ரம் சென்னைக்கு மஹ்ரம் அவட ஆக்கோகிக்கிறது சென்னட்டாயங்கு பிரஸ்துத சவுதி சர்க்காரத்து நியமத்தை பிரகாரம் பின்ன கொரிய வித்வாம்சமாரே பிரகாரம் சுரக்ஷிதமாய பெண்ணிங்கில் ஒரு கும்பு இந்தன்று கண்டாய் மஹ்ரம் இல்லாண்டும் கூட பெண்ணிங்க ஹஜ்ஜுக்கு போகும் அவகாசம் கூட உண்டு. ஸோ இதெல்லாம் கொரிய விசாரங்க கூட இதுக்கு. எனிவே இதுக்கு சம்மந்தப்பட்டதாக அநேக விசாரங்கள் கூட நாங்கள் இந்த காரியக்கிரமத்தில் கேட்க கொண்டு காரியக்கிரம முந்து வரையிறு. ஸோ அதே போலமே கொரியால் ஹஜ்ஜுக்கு சம்மந்தப்பட்டது முண்டியதாய கொரிய காரியக்கிரமம் கூட உண்டு. ஸோ அதிலும் கூட நான் இப்போ பிரசாரம் ஆக்கி உண்டுள்ளேன். ஸ்ரோத்ருங்களே நாலந்தும் பக்ரீத் எல்லாருக்கும் கூட பக்ரீத் ஹப்பத்தோ சுபாஷய ஈதுல் அதஹத்தோ சுபாஷய சொந்தோண்டு இந்த காரியக்கிரமம் பாட்டி பாட்டி உண்டுள்ளேன் காரியக்கிரம கேட்டதுக்கு. ஸோ அதே போலமே காரியக்கிரம இனியும் கூட இதே ரூபத்தில் மூடி வந்தது எல்லா ரூபத்திலும் கூட நீங்கள் ப்ரோத்சாகிச்சு என்றுள்ளதுக்கு பாடுறதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் கூட தேங்க்ஸ் சொன்னோம். இன்றைய காரியக்கிரம நிப்பாட்டி ஒன்றுல காரியக்கிரம முந்து வரையிறு. ஸோ அதே போலமே பேரங்களே டாக் மூலக்க கேட்டுக்கிறோம். இது ரெடி சாரங்கும் 07.85 ரங்கு ரங்கு ஜீவன.

0: ಮಾದರಿಯಾಗಿದೆ. ಇಬ್ರಾಹಿಮರು ಮತ್ತು ಇಬ್ರಾಹಿಮರ ಕುಟುಂಬದ ಈ ತ್ಯಾಗವನ್ನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ಸ್ವೀಕರಿಸಿದನು. ಅಂತೆಯೇ ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಸಕಲ ಪರೀಕ್ಷೆಯಿಂದ ಪಾರುಗೊಳಿಸಿ ನಮ್ಮ ಸತ್ಕರ್ಮಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ಸ್ವೀಕರಿಸಲಿ ಎಂಬ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೊನೆಗೊಳಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ಧನ್ಯವಾದಗಳು. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಮೇಲೆ ದೇವನ ಶಾಂತಿ ಮತ್ತು ಅನುಗ್ರಹ ಸದಾ ವರ್ಷಿಸುತ್ತಿರ.
1: ಶ್ರೋತೃಗಳೇ, ಇದುವರೆಗೂ ಇಬ್ರಾಹಿಂ ನಬಿರೋ ತ್ಯಾಗ ಹಜ್ಜಿ ತಿಂಗಳು ಮಹತ್ವ ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ನಂಗಳೊಟ್ಟಿಗೆ ಮುಂಡಿಯು. ಖೈರುನಿಸಾ ಮೇಡಮ್, ಹಜ್ಜಿ ತಿಂಗಳು ಮಹತ್ವ ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಮುಂಡ್ರು ಫರ್ಜಾನಾ ಅಬ್ದುಲ್ಲಾ.
2: ನಾನು ಫರ್ಜಾನಾ. ನಾನು ಇಂದು ದುಲ್ ಹಜ್ರೆ ಮಹತ್ವ ಚೆಲ್ಲ ಬಿಸಿಯತ್ಲು ಕೊರಿ ಬಿಸಿಯ ಚೆಲ್ಲಗೊಂಡೆ. ವಲ್ ಫಜರ್ ವಲಯಾಲಿನ್ ಅಶರ್. ವಲ್ ಫಜರ್ ಸುಬಹಿರ ಮೇಲಾನೆ, ವಲಯಾಲಿನ್ ಅಶರ್ ಪತ್ತು ಜಾವುರ ಮೇಲು ಆಣೆ. ಸುಬಹಿರ ಮೇಲೂ ಆಣಂ ಪತ್ತು ಜಾವುರ ಮೇಲು ಆಣೆ ಚೆಲ್ಲರದು ಯಾರ್ತ ಮುಫಸ್ಸಿರ್ ಮಾಡಿ ಚೆಲ್ಲರಾರು ಅದು ದುಲ್ ಹಜ್ರೆ ಪತ್ತೈತಿಕ್ರಿ ಚಂತ. ಇದಲ್ಲಾಂಟು ನನಗೆ ಕುರಾನ್ ಆಂಡ್ ಚೊಮ್ಮೆ ಮೊತ್ತು ಕಾಣೋಕಿಟ್ರೆ ಎಂದು ಚೆನ್ನಂಗೆ ದುಲ್ ಹಜ್ರೆ ಬಿಸಿಯತ್ತಲ್ಲ ಅಲ್ಲಾಹು ತಾಲ ಚೊಮ್ಮೆ ಬಿಸಿ ಚೆಲ್ಲರನ್ನು ಅದರ ಮಹತ್ವತೆ ಬಿಸಿಯತ್ತಲ್ಲ ನನಗೆ ಕುರಾನ್ಲೂಮ್ ಹದೀಸ್ಲೂಮ್ ಕಾಣೋಕಿಟ್ರೆ ಯಾರ್ತೆ ಅಲ್ಲೆಂದ್ರೆ ಚೆನ್ನಂಗೆ ಲೈಲತುಲ್ ಕದರಪ್ಪಲ್ ರಮಲಾಂಡ್ ಲಾಸ್ಟ್ರೆ ಪತ್ತು ಲೈಲತುಲ್ ಕದರ್ಗೆ ಚೊಮ್ಮೆ ಮಹತ್ವ ಕೊಡ್ಕರಾರು ಅದ್ರಲ್ಲಿ ಇಬಾದತ್ ಹಾಕ್ರಾರು ಕ್ಯಾಮುಲ್ಲೆಲ್ಲ ನಿಸ್ಕರಿಕ್ರಾರು ತಹಜ್ಜುದು ಕ್ಯಾಮುಲ್ಲೆಲ್ಲ ಅವನ್ನೆಲ್ಲ ನಿಸ್ಕರಿಕಾಕ್ರಾರು. ಆಯಂಗ ಈ ಪತ್ರೆ ಈ ಅರಫಾ ಈ ದುಲ್ ಹಜ್ ಫಸ್ಟ್ರೆ ಪತ್ರೆ ಅತ್ತರ ಅವರು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡುಕಲ್ಲ ಎಂದಿಗೆ ಇದಕ್ಕೆ ಇತ್ತರ ಓ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೇಷ್ಠ. ನಾನು ಇಪ್ಪ ನೌಕರ ಅಂಟ ಹೆಂಗೆ ಈ ಕ್ಯಾಮುಲ್ಲೆಲ್ಲ ರಮಲಾಂಡ್ರೆ ಲಾಸ್ಟ್ರೆ ಪತ್ತಗ ಯಾರ ಪ್ರತಿಫಲ ಅಲ್ಲ ಈ ದುಲ್ ಹಜ್ರೆ ಫಸ್ಟ್ರೆ ಫಸ್ಟ್ ಪತ್ತಗ ಯಾರ ಪ್ರತಿಫಲ ನಂಗೆ ಕಂಪೇರ್ ಹಾಕ್ರೆಂಟ ಹೆಂಗೆ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂಗೆ ಚೆಂದ ತಂಡೆಂದಿರಿ ಚೆನ್ನಂಗೆ ಜಾಗು ಕಂಪೇರ್ ಹಾಕ್ರೆಂಟ ಹೆಂಗೆ ಅದು ಲೈಲತುಲ್ ಕದರ್ ರಮಲಾಂಡೆ ಲಾಸ್ಟ್ ಪತ್ತು ಲೈಲತುಲ್ ಕದರ್ ಗೈತಿ ಯಾರ ಪ್ರತಿಫಲ ಕಿಟ್ಟದು ಸುಬಹಿಗೆ ನಾ ಕಂಪೇರ್ ಹಾಕ್ರೆಂಟ ಹೆಂಗೆ ಅದು ದುಲ್ ಹಜ್ರ ಫಸ್ಟ್ ಪತ್ರ ಇಬಾದತ್ ಗೈತಿಕ್ರಿ ಯಾರ ಪ್ರತಿಫಲ ಅಂತ ರಸೂಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಚೆಲ್ರು ಎಂದಿಗೆ ಈ ದುಲ್ ಹಜ್ರೆ ಫಸ್ಟ್ ಪತ್ತಗೆ ಇತ್ತರ ಒರು ಮಹತ್ವ ಇತ್ತರ ಒರು ಪ್ರತಿಫಲ ಕಿಟ್ಟೋಗು ಕಾರಣ ಎಂದೇ ಎಂದರೆ ಉಲಮಕಮರ್ ಚೆಲ್ರಾರು ಅದಲ್ಲಿ ಉಮ್ಮಹಾತುಲ್ ಇಬಾದ ಅದು ಬಂಡೆ ಸಬಲೈತಿಕ್ರೆ ಆ ಫಸ್ಟ್ ಪತ್ತಗೆ ಅತ್ತರ ಒರು ಮಂಕ್ ಮಹತ್ವ ಉಲ್ಲಿ ಆ ಫಸ್ಟ್ ಪತ್ತಗೆ ಅತ್ತರ ಒರು ಪ್ರತಿಫಲ ಕಿಟ್ಟೋಗು ಕಾರಣ ಚಂತ. ಉಮ್ಮಹಾತುಲ್ ಇಬಾದ ಚೆನ್ನಂಗೆ ಎಲ್ಲ ಇಬಾದತ್ರೆ ಉಮ್ಮ ಮಾರು ಅದ್ಲು ಬಂಡಾರು ಚೆನ್ನಂಗೆ ಅದ್ಲು ಜಕಾತ್ ಅದ್ಲು ಹಜ್ಜುಂಡು ಅದ್ಲು ನೋಂಬು ಬಂಡು ಅದ್ಲು ನಿಸ್ಕಾರ ಬಂಡು ಅದ್ಲು ಸದಕಂ ಬಂಡು ಅದೆಲ್ಲ ಒರೇ ಒರು ಪತ್ತು ನಾಲ್ ಬಂಡೆ ಸಬಲು ಅದಕ್ಕೆ ಅತ್ತರ ಒರು ಮಹತ್ವ ಉಂಡು ಹಜ್ಜು ಬೇರೆ ಏ ಟೈಮಲ್ಲೂ ನಂಗೆ ಹಾಕೋಗು ಸಾಧ್ಯ ಉಲ್ಲ ಈ ದುಲ್ ಹಜ್ ಫಸ್ಟ್ ಪತ್ತಲು ಮಾತ್ರ ನಂಗೆ ಹಜ್ಜ ಹಾಕೋಗು ಸಾಧ್ಯ ಅವ್ರೆ ಅದಕ್ಕೈತಿಕ್ರೆ ಈ ಫಸ್ಟ್ ಪತ್ತಗೆ ಅತ್ತರ ಒರು ಮಹತ್ವ ಚಂತ. ಈ ಫಸ್ಟ್ ಈ ಪತ್ತಲು ನೋಂಬು ಹಿಡಿಕಿರ್ದು ಬಿಲ್ಲೆ ಸವಾಬುಲು ಬಿಲ್ಲೆ ಪ್ರತಿಫಲ ಉಲ್ಲದ ಬಿಸಿ ಐತಿಕ್ರೆ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಚೆಲ್ರು ಅರಫತ್ತೆಂಡು ದುಲ್ ಹಜ್ ಒಲಿಂಬರೆಂಡು ಅರಫತ್ತೆಂಡು ಆರ ಹೆಂಗೆ ನೋಂಬು ಪಿಡ್ಚಾರಂಟ ಹೆಂಗೆ ಅವ್ನು ಜಂಡು ವರ್ಷತ್ತೆ ಅವ್ನ ಪಾಪತ್ತೆ ಅವ್ನು ತಪ್ಪುರೆ ಅಲ್ಲಾಹು ಮಾಫ್ ಹಾಕ್ರಂಡು ಚೆರಿ ಚೆರೆ ತಪ್ಪುರೆ ಅಲ್ಲಾಹು ಮಾಫ್ ಹಾಕ್ರಾನಂಟ ಐಟಿಕ್ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಪಡಿಪಟ್ಟಿ ತಂಡದು ಅದಲ್ಲಾಂಟು ಈ ಪತ್ತು ನಾಲ್ ಬಂಡೆದು ತಿಂಗ್ಲಾಸಮ್ ಬ್ಯಾಲಾಸಮ್ ಬಂಡೆ ನೋಂಬು ನಂಗೆ ಪಿಡ್ಚೆಂಟ ಹೆಂಗೆ ಬಿಲ್ಲ ಸವಾಬುಲ್ಲಂಕೆತ್ತೆ ಬಿಸಿ ಐತಿಕ್ರು ಈ ದುಲ್ ಹಜ್ರೆ ಪತ್ತಲ್ಲಿ ಪಿಡಿಕಿರ್ದು ಅದೇ ಪಲೆಮೆ ನಂಗೆ ಈ ಪತ್ತಲ್ಲಿ ನಂಗೆ ಎಂದ್ರೆಲ್ಲ ಇಬಾದತ್ ಹಾಕೊಂಡು ನಾನು ನೌಕರಿ ಅಂಟ ಹೆಂಗೆ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಚೆಲ್ರು ಸಹಾಬಕಮ್ಮಾರ್ ಕೇಕ್ರ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅಂಟ ಅಪ್ಪ ಅಂಟ ನಂಗೆ ಎಂದ್ರ ಹಾಕೊಂಡು ಎಂದ್ರೆ ಇಬಾದತ್ ನಂಗೆ ಹಾಕೊಂಡು ಉಂಟು ಅಪ್ಪ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಚೆಲ್ರು ನಿಂಗೆ ಯಾರ ತಕ್ಬೀರ್ ಚಲೋರು ನಿಂಗೆ ಯಾರ ತಸ್ಬೀಹ್ ಚಲೋರು ನಿಂಗೆ ಯಾರ ತಹಲೀಲ್ ಚಲೋರು ಚಂತ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಚೆಲ್ರು ತಹಲೀಲ್ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾ ತಕ್ಬೀರ್ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ತಸ್ಬೀಹ್ ಸುಬಹಾನ ರಬ್ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾ ಅದು ನಿಂಗೆ ಯಾರ ಯಾರ ಚಲೋರು ಚಂತ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಸಹಾಬಕ ಮಾರ್ಗ ಚೆಂತ ಕೊಡ್ಕರು ಅದಲ್ಲಾಂಟು ಅತ್ಯುತ್ತಮ ಮಾಯದು ಯಾರ ಪ್ರತಿಫಲ ಮುಲ್ಲದು ಮಾಯ ಅವರು ತಸ್ಬೀಹ್ ಎಂದರೆ ಚೆನ್ನಂಗೆ ಆ ನಾಲ್ ಈ ಅದುಲ್ ಹಜ್ರೆ ಫಸ್ಟ್ ಪತ್ತು ಚೊಲ್ಲ ನಾಯ ಅವರು ಮಹತ್ವ ಉಳ್ಳದಾಯ ಅವರು ಯಾರ ಪ್ರತಿಫಲ ಕಿಟ್ರಂಕಿತ ಅವರು ತಸ್ಬೀಹ್ ಐತಿಕ್ರ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹು ವಹ್ದಹು ಲಾ ಶರೀಕ ಲಹುಲ್ ಮುಲ್ಕ್ ವಲಹುಲ್ ಹಮ್ದ್ ವಹು ವಲಾ ಕುಲ್ ಶೈಇನ್ ಕದೀರ್ ಅದಕ್ಕೆ ಐತಿಕ್ರೆ ಯಾರ ಮಹತ್ವ ಉಳ್ಳದು ಅದಲ್ಪಿನ ನಂಗೆ ಈ ತಸ್ಬೀಹ್ ನಂಗೆ ಎಪ್ಪ கொஞ்சம் சொல்ல ஃபஸ்ட் துல்ஹஜ்ரே ஃபஸ்ட்ரே பத்துல நாங்கள் எல்லா டைமில் நாங்கள் தஸ்பீஹி சொந்தோம் டிங்கோ நாங்கள் நான் அது செண்டி ஏற்றிக்கணும். அல்லாஹுரே மேல் தஸ்பீஹி சொந்தோம் தஹ்லீல் சொந்தோம் நாங்கள் நான் எப்பவும் செண்டி ஏற்றிக்கணும். அது நாங்கள் கிச்சனில் பணியாக்கியோம் டிக்கோம் பார்த்தாவிட்டு நாங்கள் எந்த கிளீனிங் ஆக்கியோம் டிக்கோம் தாவிட்டு எப்பவும் நாங்கள் அது சென்னோம் டிக்கணும். எந்திக்கு சென்னைங்க அதுக்கு பிரதிஃபல சொம்மே உண்டு. அதே போல் இன்னொரு சத்கர்மா எந்திரே சென்னைங்க நாங்கள் தான தர்ம ஈ பத்து நாள் நாங்கள் யாரை யாரை தான தர்மம் ஆக்கணும் டைட்டிக்கு ரசூல் சல்லா அலி சொல்லி படிப்பாட்டுறது பிரதி ஒரு தானத்துக்கும் அல்லாஹு அதுக்கு டபுள் ஆக்கி தண்டான்ட்டு நாங்கள் ஒரு சூரத்தில் எனக்கு காணோக்கிட்டு அல்லாஹு தாலா சொல்லு ஒரு நீங்கள் ஒரு தானம் கொடுத்தேன்டா அது அல்லாஹு டபுள் ஆக்கி தண்டான் அது நூறு பட்டாவிட்டும் ஆயிரம் பட்டும் ஆக்கி தந்தான்டான் அல்லாஹு அதுக்கு நாங்கள் இம்மடி ஐத்து பிரதிஃபல தண்டானு சந்து அதே போல் அதே போல் அண்டத்தினால் நாங்கள் யார் யார் ஆள்மர சேவை ஆக்கோ நாங்கள் பிரயத்னம் ஆக்கணும். ரசூல் சல்லா அலிசம் ஒரு யஹூதி பெண்ணுங்களை சத்தனா அதில் சேவை ஆக்கோ சேவாக்கிட்டு அபுபக்கர் அல்லாவன்ஹும் உமர் அல் அல்லாவன்ஹும் அங்கே பாவத்தங்களை சேவையாக்கோ அதுக்கு அங்கே ஒரு முன்சுணியில் இருந்தாருங்க. அதே போல் ஈ நாளில் குரான் பாராயணம் யாராக்கணும் குரான் திலாவத்து குரான் ஓதியோம் டிக்கோம் ஈ நாளில் எதே எங்கள் ஒரு சூரத்தை செலக்ட் ஆக்கிட்டு அது ஹிஃப்ஸ் ஆக்கோ நாங்கள் பிரயத்னம் ஆகும். ஈ நாள் எந்திக்கு சொன்னால் அத்தர சவாபு இல்லதாயே ஈ பத்து நாள் ஏது காரணத்திலும் அதில் நாங்கள் தப்பி போகுத்தீரா ஆச பிரத்தி ஒரு மீட்டுக்கும் பிரதிஃபல கிட்ட சபலோ பிரத்தி ஒரு மீட்டும் நாங்கள் வேஸ்டாக தேவையில்ல அண்டத்த நாள் யாரை யாரை கித் அல்லாஹுக அண்டத்த நாள் யாரை யாரா சத்கர்மாக்கு நாங்கள் பிரயத்னாக்கணும் டைட்டிக்கிற பின்ன வந்து இந்த எங்கள் சுண்ணத்து நிஸ்காரம் அண்டத்த நாள் யாரை யாரை சுண்ணத்தை நிஸ்கரிக்கணும் சொம்மனுக்கு சுண்ணத்த நிஸ்காரம் எனக்கு பிடிக்கும். தஹஜ்ஜுத் நிஸ்கார் ஆகட்டும் லுஹா நிஸ்கார் ஆகட்டும் ரவாத்திபு சுன்னத் ஆகட்டும் யாரை யாரை சுன்னத்தை நிஸ்கரிக்கணும். அல்லாஹு தா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் சொல்றேன் நீங்க சுஜூத் யாராக்கரு அது நீங்க அல்லாஹுரு முட்டாக்கோக்கு காரணம் அவரு அதெல்லாண்டு சுஜூதர் நீத்தா நங்க அல்லாஹுரு ஒரு ஜிக்கரு மனசில் எப்பவும் நிக்கரு ஐசபலு நீங்க சுஜூத் யாராக்கரு சந்த ரசூல் சல்லா அலிஸ்லாம் படிப்பாட்டி தண்டு அதே ஐசபலு ஈ பத்து நாள் நாங்கள் யாரை யாரை நிஸ்கரிக்கும் யார் யாரை சுன்னத்தை நிஸ்கார நாங்கள்த நாங்கள ஜீவனத்து சைலி நாங்கள் அதை எடுத்துட்டு வரணும் பிரயத்னம் ஆக்கணும். அதே போல அப்பா உமரை சேவை அப்பா உமரை சேவை ஆக்கும் நாங்கள் இண்டத்த நாள் பிரயத்னம் ஆக்கணும். நாங்களை நாங்களை முட்ட அப்பா அம்மா உள்ளார் நாங்களை காக்க மாமி நாங்களை முட்ட உள்ளாருன்ட்டா இங்கு நாங்களை கித்மத் ஆக்கும் நாங்கள் நாங்கள் எப்போ முன்சு நிலிக்கணும். அதே போல குடும்ப சம்பந்த சேர்க்கிறதுலும் நாங்கள் ஃபஸ்ட் ஐத்திக்கணும். பின்னந்திரிச்ச நீங்கள் ஒழித்துற ஆஜ்யம் கெடுக்கிற தடையகும் நாங்கள் பிரயத்னம் ஆக்கணும். நாங்கள் பேரிக்கிறேன் நாங்கள் எல்லாம் படித்தால் பின்ன நான் ஒழித்துற ஆஜ்யா ஆக்குறேன் எனக்கு எந்த இப்போ எனக்கு இல்மை இல்லை நான் எல்லாம் படித்தால் பின்ன நான் ஒழித்துற ஆஜ்யா ஆக்குறேன் அதல்ல ஒரு சிறு சிறிய பிஸை நாங்கள் எந்த இல்மு கிட்டித்தா அதில் இன்னொரு ஆளுக்கு செல்லகும் நாங்கள் பிரயத்னம் ஆக்கணும். உதாரணம் நாங்கள் நாங்கள் செல்றேன்ட்டேன் நாங்களே மக்கா நாங்களே மக்கா எடுத்து கையில் தண்ணி குடிக்கும் போத்துக்கும் அங்கே நாங்கள் செல்றதும் ஒரு ஒழித்துற ஆஜ்யா ஏற்றுக்கிற அதெல்லாம் ஆகணும். பலத்த கையில் நீன் குடிக்கணும் அது அதுவும் ஒரு ஒழித்துற ஆஜ்யா ஏற்றுக்கிற அதே போல் சிறிய பிசியம் நாங்கள் கொந்துண்டுட்டேன் அது இன்னொரு ஆளுக்கு செல்லகும் நாங்கள் பிரயத்னம் ஆகணும். அதை ஐத்திக்கிற ஒழித்துற ஆஜ்யம் கெடுக்கிற தடையிறது அதுவும் ஐத்திக்கிற அது அது பின்ன நிதர்சனம் எங்கள் ரோகிரை சந்தர்ஷன் ஆக்குறது நாங்களே முட்டா நாங்களே நேபர்ல நாங்களே ரிலேட்டிவ்ஸ்ல ஆற எங்கள் ரோகி உள்ளாருன்ட்டா எங்க அங்கே சந்தர்ஷன் ஆக்குறது வெள்ள சவாபுல்ல பிசி ஐத்திக்கிற பின்ன நிதர்சனம் ரசூல் ரமேலு சலாத்து செல்றது இண்டத்த நாளில் ஏ துல்ஹஜ் ஃபஸ்ட் பத்துல ரசூல் ரமேலு சலாத்து செல்றதும் வெள்ள சவாபுல்ல பிசி ஐத்திக்கிற சமுதாய எல்லா சமூக தாண்டி லாஸ்ட் பண்ணிய கவும் ஐத்திக்கு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் கவுமும் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்வர்க்கத்துக்கு என்ற ஒரு கவுமும் இதே ஐத்திக்கு ரசூல் சல்லா அலி இஸ்லாமே கவும் ஐத்திக்கு காரணம் எந்த சென்னைங்க அல்லாஹு தாலா பிரத்தி வேற எல்லா கவுமர ஆல்மார்க்கு சொம்ம ஆயுசிந்து அதம் அலி இஸ்லாமர கவுமு நோக்கிறேன்ட்டு அவங்க அங்கு ஆயிரம் வருஷத்தோலும் அங்கு ஆயுசிந்து அவங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாமுக்கும் ரசூல் சல்லா அலி இஸ்லாமர் சமுதாயத்து ஆல்மார்க்கும் ஆயுசு குரடி உள்ள சமுதாய ஐத்திக்கிற அவங்க அங்க பிரத்தி ஒரு சத்கர்மத்துக்கும் அல்லாஹ் சவா பெச்சர் எத்திரே சென்னைங்க பத்து பட்டி யாரா நூறு பட்டி யாரா இட்டிக்கிற அங்க பிரத்தி ஒரு அமலுக்கும் அல்லாஹ் சவாபு பெச்சது நாங்க இதெல்லாம் ஹாசில் ஆக்கியான்டாங்க ஒரு நாங்க ஒரு குரான் ஓதி நாங்க குரான் ஓதியான்டாங்க அதுக்கு அல்லாஹ் தால பிரதிஃபல தாண்ட ஒன்னல்ல அது டபுள் ஆக்கித்த அல்லாஹ் தால நூறு ஆக்கித்தான் நாங்க ஒரு சத்கர்ம ஒரு சதக்கா நாங்க ஒரு ஆளுக்கு தான தர்மம் ஆக்கியான்டாங்க அதுக்கு ஒன்னுட்டல்ல அல்லாஹ் எழுதுற அது டபுள் ஆக்கிட்ட இட்டிக்கிற அல்லாஹ் நாங்க பிரதிஃபல தாண்டது ஐம் நாங்க ஆக்குகு நாங்க ரெடி இக்கணும் தான தர்மம் ஆக்குகு நாங்க ரெடி இக்கணும் ஒரு ஒளித்திர ஆஜ்ஞை கொடுக்கோங்க ரெடி இக்கணும் அங்கனன்ட்டாங்க மாத்திர நாங்க அல்லாஹு தால டபுள் ஆக்கிட்டு நாங்க பிரதிஃபல தண்டா அதே போல ஸ்வர்க்கத்து ஃபர்ஸ்ட் என்ற ஒரு கவுமும் நாங்க ஆயிட்டு தீர்றா அல்லாஹு தாலா நாங்க எல்லாருக்கும் இபாதத் ஆக்கோ சத்கர்ம யார யார் ஆக்கோ நாங்க தௌஃபிக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி.

0: போந்தா பில்லு கட்டணும் மாத்திரம்.
1: பில்லு கட்டுற காசு என் அப்பா கோபி.
0: ஆ காசு ஐயா கொடுனாலா போது கட்டுனியான் பை பில்லு போல அவளு காசு போது கட்டி தின்னா கட்டினாக்குள் தின்னாண்டா அவளு ஒயர கட்டு மாதிரி போயிரு அவே ஒக்க காலு ஒயர் மாத்திர ஐட்டு நம்ம குண்டாஜி தோடு
1: அண்ணா
0: கட்டுனாக்குள் போடு சுருக்கம் சமாஜ் உள்ளது மாற
2: புஷ்பானந்தேரே.

0: போற காரணம் இரு அண்ணன் அண்ணன் தூண சோது அந்த இங்க பண்ணையில தாலி இருந்து போற
1: காரணம்
0: இறைக்கு இறைக்கு நன்றி கொத்துனு அப்ப இறைக்கு நன்றி இன்ன மகளுக்கு அமெரிக்காக்கு போயற ஆயிடு பார்வதிக்கு அமெரிக்காக்கு போயற ஆண்டு பண்ணுது இறைக்கு நன்றி ஐக்கு ஐக்கை அலன் இல்லாட்டு பிதாய் பாட்னி ஐயா எங்கு கொத்திட்டயா எங்க கால எனக்கு அந்த கோருடையா ஐயா எங்கு ஆனா அமெரிக்காக்கு போத்துறதுக்கு தாலால பேச்சரிச்சையா உன் பாப்பத பேலத பொண்ணு உன் எட்ட கோடிக்கு தந்தலையா எங்கு குசி ஐயா எங்கு குசி ஐயா
1: போத்து வத்தா பாலே
0: எங்கு குசி ஆனா ஆனா முன்னே பண்புனையா ராமா யான அமெரிக்காக்கு போய் பக்க ராமா நிக்கு அந்த காக்காஜி பாடுன்னு பண்புனையா ముక్కులు మల్లకులు ఇంత మాత్రం అనుకోలే అయ్యా ముక్కులు ఇంత మాత్రం అనుకోలే
1: అయ్యా
0: అల్ల మన చూదా ఆ నక్షత్రం నీడ పొక్కి పొక్క ఎంచిన అల్ల నక్షత్ర పనపరత అల్ల మోన చూసి పనపరత ఆలు బర్త్డే తుమ్ము ఇన్న అమ్మేరు బెందుడు ఒరంగు ఒరంగు సైతరత అవు అల్ల మోన చూదా అవు అల్ల మోన
1: చూద్దాం
2: பார்வதி பார்வதி

0: ஹாய் நமஸ்கார ஐயா, நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார் யா, நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பார்த்துருந்துல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லக்ஷ்மி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா, யா நிக்கல் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யா, நிக்கல் தத்தின குசந்தர சின் நவீன் டி படேல் நிக்கிற கிரந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதிப்பு.

கம்மனை இல்லாத்தோ மல்லிகை எடுக்கிறங்க ஆறு, கரி இல்லாத்தோ நவிலுரு நோக்கிடுங்க ஆறு, பன்னபராத்தோ மயிலாஞ்சி இடுறங்க ஆறு, டஃப் பாட் மாப்பிள்ள பாட் ஓப்பன பாட் பன்னில்லைங்க பேரி காரியக்கிரமா கேக்குடுங்க ஆறு. அது கைத்தே நீங்கள் எல்லாரும் மனசு சந்தோலாக்கோ பந்தோண்டுண்டு மொயிலாஞ்சி.

0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யா நிக்கல் தின குசந்தர் சின்ன விண்டி படேல்
5: நிக்கிற கேளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா.